0: தான் மாமா.
1: அள்ளி கேப்ரோ வந்து பேத்ரா.
0: வீக்கின் மா. வீக்கின் மா. வீக்கின் தான் மாமா.
1: டேய் பாரு வாட் கம் கேயோ.
0: வீக்கின் மா. வீக்கின் மா. வீக்கின் தான் மாமா.
1: டேய் ஆன் தி லீக் கேமோ ஷாட் மார்க்கெட் ஸ்னேபி தே. ஆன் தி மோ ஷமரா ஸ்டக் இட் ஹேண்ட் இட்.
2: ஐ கான்ஷி கே லீக் கேமோ ஷாட் ஸெக்ட் தி கோமிக்ரா. மே கான் நெக் தி கோமிக்ரா யோய்க்க. ஹே லா லோ லோ லா லோ லோ. ஹே லா. Fader, jeg suger jo i det her også, men heldigvis har jeg et reinsdyr, så du kan bli med også.